0: ஓகே மகண்டஸ், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங, குட் மார்னிங். மாயு முத்தை பெபுத்தை பெபுத்தை பெபுத்தை பெபுத்தை பெபுத்தை பெபுத்தை பெபுத்தை பெபுத்தை பெபுத்தா. கோமோஸ்தா தோங்க ஷியோபிஸ்கா.
1: This is Amapola Broadcasting System.